கலால் தத்லஹாவும் நாதிமி சுயி சொலமே சுவா ரெச்சோ ரெச்சோ வன் கலனி மஹலம் சகே கச்சேலா எமு சுமரது லபுனே லப்தா நோகுத்வா ஹுர்ரெஞ்ஞா புபி இஸ்கலா ஹுர்ரெஞ்ஞா புஷ்டம் நின்சு ஹா தக்வே ஹுலிசேடி எஃப் எம்